நான் கொஞ்சம் மானேனா துமக்கின் அப்பெரா மேப்பூம் மேத்தெரேதா நசுமியோ நூசீரன் நசினா எம்கேஇ எஸ்ஐதா தபே மேப்பூம் தீயா நசுமியோ நுனே கே குரியா நசினா சிரதாஸ்மீகா யோஸ்தேரியா நசினா கேசிஸ் துமக்கின் மேப்பூம் காத்திஸ் நசுமியோன் பேசோ நசினா காக்கி அரிசினா மெப்பூம் தாரை நசுமியோன் பாண்டயப அனவுசு மெருன் சினனா முரிதா மகா யோன் பிரு ஆனோஸ் அனவுசு மெருன் தமெனா அபிரா துமெக்கின் யோன் நப்பி மேம ரம்பி அவைப்பு நனவுசு நிகப்பனே யோன் நரனூக டெய்தாக்கி மெரோனனு மகுரி இந்த கவுன்சிலன் நரனூக சகோ சமத்த குக்குரை பயசன் கேகா புசுமாயன கேயசன் புசுமாய வித்தியன சீரத அபிர தெப்பொங்க தகவும் தெப்பீமோ நோவ நிமே வங்கா வபீமோ நோவ எவெனி ரபத்தன நிமேங்கன் மானின ஏ அரிசின அபிர நன காய்ங்க ஏ பெருத்தவு புவரிக்கியரனூக சிகரபாத்துவராய் புகிந்தங்கனக்கின் சீரத மேவுன இரரிக்கிற இனனும் திமேன் அயப்பீமே ஓவ தெரிக்கி அரேசினா இப்புவா அரேசினா இப்போ கணிப்பாய் இயை மெங்கையா இனனும் திமேவு நிகே கெய்யாக்கி நிகரக்குவா ஏ மெங்கானைய மெய்டரிக்கிற சிகரபையன பெனாக்கி ஆசன்னங்க பையன் இப்போ போக்கி நகொன் சீரத இனனும் நோரக்கினா சிபுசிய தாமேந்தியத்துவா மாக இங்கை பொண்ணுங்க திசக போய் மீன் அமீமா குறி நீ போ போக்கி அவா அந்த மேல ஒன்று மானினா பெசின் தங்கிரியா அரிசின அப்பிரா மே பூனா தெமௌவா தெவுசூனு கப்பனே இயோ நரனுங்க ஐ தங்கிரக்கி இரிய அந்த கதனுவா தந்தனு காவக்கி ஐசி ஏசு மியகோ